சிலம்பு கொஞ்ச பாப்ப பாப்பத பத பத மப மக மத சனி சனி தனி சரி சனி ரிச சரி கமகரி சனி சரி சனி தனி சரி சரி சனி தப மக ம பத நி கரிச ரி சனி சனி தரி சனி த ரி சனி தப சனி தப த ரி சனி சனி தனி தப ரி சனி தப சனி தப ம க ம பத நி கரிச ரி சனி சனி தரி சனி த ரி சனி தப சனி தப ம க